காலம் பழைய காலமல்ல, பட்டி காட்டு மூத்தமே, கோலம் மாறி பேஷம் மாறி மாற்றி சட்டம் மூத்தமே. காலம் பழைய காலமல்ல, பட்டி காட்டு மூத்தமே,

மனத்திலொரும் மாத நகரியனாரும் மதுரப்பதினேரும் மனத்திலொரும் மாத நகரியனாரும்.

0: ஒளிச்சு போகுன்னு வழி திரிச்சு போகும்.
1: மலையாள சினிமகளில யாத்திரகளோட பச்சாத்தலத்திலுள்ள கானங்களான மதுரகீதங்களில் இதுவரை கேட்டது.
2: லலலலா
3: மதுரகீதங்கள்.